எத்திசும் புது மகிமென்றகலர் இத்திதி அத்திதி இரூபு ஆரூபு அணி பல்கு பல்கு ஹாஸ்யாஸ்பதமுலே இத்திதி அத்திதி இரூபு ஆரூபு